0: பிருத்விராஜ் சுகுமாரன் மீன்வைல் வாஸ் ரீசன்ட்லி சீன் இன் தி ஆக்ஷன் த்ரில்லர்
1: கொஃபேபோசோ போலുള്ള നിയമങ്ങൾ നമ്മുടെ രാജ്യത്ത് നിലവിൽ വരാൻ കാരണക്കാരനായ നോട്ടോറിയസ് സ്റ്റാർ സ്മഗ്ലർ
2: വാട്ട്സ് ഹിസ് നെയിം
0: എന്റർടൈൻമെന്റ് ബ്യൂറോ ഇന്ത്യ ടുഡേ.
3: From a Tamil blockbuster to a Hollywood remake, Maharaja is crossing yet another major milestone. Vijay Sethupathi's acclaimed thriller is getting an official Hollywood adaptation, with an A-list actor being considered. Interestingly, Matthew McConaughey's name is doing the rounds, though his casting remains unconfirmed. The film's strong run in China reportedly helped put it on Hollywood's radar. Take a look.
4: லட்சுமி எங்க வீட்டு சாமி சார், என் பொண்ணு கேம்ப்ல இருந்து வந்தவொடனே லட்சுமி எங்க தான் சார் கேட்பேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார்.
0: A missing dustbin sparked a mystery.
5: இவனுங்க பண்ண மாட்டாங்க, கடைசியில உன் கோமணத்தை கூட உரிட்டு விட்டுருவாங்க.
0: China turned it into a global success.
4: பரிசு பண்ண முடியுமா சார்?
0: And now Hollywood is ready to rewrite the Maharaja story.
6: ஒத்தை லட்சத்துல லஞ்சம் கொடுக்கறானா, கோடியில ஏதோ பதுக்கறானா அர்த்தம்.
0: Vijay Sethupathi's acclaimed Tamil thriller Maharaja is officially getting a Hollywood remake, marking a major international milestone for the 2024 film.
4: இவங்க ஆல் பாக்க ஒரு மார்க்கமா இருக்கறானுங்க. உள்ள பூந்து நோனா பெருசா ஏதோ சிக்குன்னு நினைக்கிறேன்.
0: A Hollywood agency has approached the makers for the remake rights and is now working to set up the project with an A-list actor.
4: சரியான நேரம் பார்த்து போறோம்.
7: ஏய் சௌரகத்தே,
0: the film is expected to go on floors next year.